ஓய்யாஸ் குருச்சரணி மணரத்தி குரு கிருபால் பயன் அவகுண சபகத்தி குரு அப்பணி கிருபா தார் அப்பணே கரலித்தி நானுக்கு சதபலிஹாரு ஜிஸ் குரு கே குண இத்தி ஸ்லோக் மஹல்லா பஹலா தான் கி ரஜாயே லேக்யா பாய் அப கியா கீஜை பாண்டே ஹுக்ம ஹோவா ஹாசல் ததே ஹோய் நிபடியா ஹண்டஹை ஜீ கமாந்தே மஹல்லா தூஜா நாக் நாத் கசம ஹாத் கிரத் தக்கே தே ஜஹாங் தானே தஹாங் காணே நானகா சச்சே பௌடி சபே கல்லாயா ஹாட் பஹாலியோன் ஆப்பே ரச்சன ரச்சாயே ஆப்பே ஹி காலியோன் ஆப்பே ஜந்த உபாய ஆப் பிரித் பாலியோன் தாஸ் ரக்கே கண்டலாய் நதர் நிஹாலியோன் நானக பகதா சதா ஆனந்த் பாவு தூஜா ஜாலியோன் ஸ்லோக் மஹல்லா தீஜா ஏ மன ஹர் ஜீ தியாயே தூ இக் மன இக் சித் பாய் ஹர்கியா சதா சதா வடியாயியா தே நா பச்சோதாய் ஹோ ஹர் கே சத பலிஹாரனை ஜித் சேவியை சுக் பாய் நானக குருமுக் மில் ரஹை ஹம் மை சப்த ஜலாய் மஹல்லா தீஜா ஆபே சேவா லாயன் ஆபே பக்ஷ கரே.